0: அங்கே இருக்கு, அங்கே இருக்கு.
1: Baton Rouge's favorite way to start the day. Jazz from the capital city. 90.3 FM, WBRH.org.